0: சக்தியின் பொக்கிஷ புதன்.
1: சக்தியின் பொக்கிஷ புதன்.
2: சக்தியின் பொக்கிஷ புதனோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் கேள்வியை மீண்டும் ஒருக்கா கேளுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. ஒரு எண் இருக்கு, அந்த எண் மூன்று இலக்கங்களை கொண்ட எண். அந்த எண்ணினுடைய கூட்டுத்தொகை 15 இருக்கிறது. முதல் இலக்கம் கடைசி இலக்கத்தை விட 2 அதிகம், நடு இலக்கம் கடைசி இலக்கத்தினுடைய 2 மடங்கு அப்படின்னு சொன்னால் அந்த எண் எவ்வளவு என்பதுதான் கேள்வி. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பி வைங்க.

0: ஆண் பாவம் திரைப்படத்துக்காக மலேசிய வாசுதேவன் சித்ரா பாடிய பாடல் இளையராஜா இசையில்.
1: குயிலே குயிலே

நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று தேவன் சொல்லுகிறார். ஆம், அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி நம்மை சுகமாக்குகிறவர். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம்.